டாக்கிற பதிலே டோப்போட பேலம் டாக்கு டுமா டும் டும் டோப்போட பதிலே போ பேலம் டாக்கு டுமா டும் டும் அரை நாக்கிற பதிலே நோரனு பேலம் டாக்கு டுமா டும் டும் டும் டும் দিদি ভাই চাল ভাজা খাই নাই না মাছের মুড়ো।